0: அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறாங்க, திமுக வந்து எங்க கரண்ட் கட் பண்ணிடுறாங்க, இந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஒரே பிரச்சனை பண்றாங்க, எங்களால வந்து எங்கேயுமே போக முடியல, எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஃப்ரீயா செயல்பட விட மாட்டாங்க. எந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் வந்து உங்களை இஷ்யூ பண்ணாங்க? எந்த இடத்துல குப்பை எடுக்காம இருக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கருத்து வந்து நான் தெரிவிக்கிறேன். குப்பை எடுக்கிறது வந்து கார்பரேஷனோட வேலை, அது எந்த பகுதியில எடுக்கல நீங்க கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு போன் அடிச்சா கூட எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல இபி துறையை சார்ந்து கார்பரேஷனுக்கே நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. இபி துறை வந்து உங்களோட அமைச்சர் தான் இருக்கிறாங்க, அப்ப நீங்க உங்களோட அமைச்சருக்கு தான் போன் பண்ணி எதற்காக கரண்ட் கட் ஆகுது, எதனால இப்படி ஆகுது அப்படின்றத கேட்டிருக்கணும். உள்ளாட்சி அமைப்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாத்துக்குமே உள்ளாட்சி எங்க துறை இருக்கோ இல்லையோ. அதே போல இன்றைக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அப்படின்ற துறை யாரிடம் இருக்கிறது அப்படின்றது இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாநகராட்சி வேற, சென்னை குடிநீர் வாரியம் வேற அப்படின்றது கண்டிப்பா அந்த அமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: The DMK has always maintained that the center has not been giving adequate funds for the state. Now, how is the relationship going to be with TVK regarding the funds issue, sir? Are they